அத்தனை காலங்களால் மாதிரி பல்ல சுவை பூவாதாயினாம் மாதிரி மேலே பாதாயினால் மிகவும் சுகசுகம் சுகசுகம் மாசம் அண்ணன் என் மாசம் அது தான்

0: தன்மனு காப்புல ஜோசில ஆண்டா இனிக்கான தன்மனு மெருப்புன தெய்வயாரு என்ன தர்மத அலங்காரத கண்ணனு தெப்பு நல்பா என்ன காரணி கர்த்தனு
1: தந்து
0: நின்னு வரக்கானக துணகா இவன் புத்தையா தேவரு இசல தேவரு அரின் தூயின்கள் அவன் சுவாமி சுவாமி பங்கு பைதே தர்மனு காப்புன தேவரியான இனிக்கானக காரணி கலைவந்து ஆனா என்ன ஜீவனதாக என்னன்னு காப்புன ஒர்க்குன ஐயே சரணு பந்து பைதே சுவாமி பந்து பைதே காப்பு சுவாமி
2: மருகா.

0: மாட்டேடி மூணு பெட்டடி சுராத்துல தமார
1: செக் ஐக்கடாய் மண்டை வெச்சம் அனுப்புனே ஐக்கடால மண்டை வெச்சம் அனுப்பு இதே இந்த தாய்தான் கொடுமா
0: யான் தாய்தான் போடு கேந்தான தமார நீ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இத்தன பண்ண மாற லவ் த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க போடுந்து
1: யான் வண்டேன் இத பல லவ் ஆனகா பெட்டு மாமூலி பூர மாமூலி நின்னு வச்சிரு ஓவர் ஆக்டிங் ஆண்டு அஞ்சாது பெட்டு திண்டா என்ன லவ் ஸ்டோரி கேன் சுருத்த லவ் ஸ்டோரி யான் பிறவுது இல்லாத கீதக்கன மகால் சில்பான லைன் ஆக்குனாகா பார்த்து சர்த்தி ஐ லவ் யூ கேக்கிட்டு பரப்புணும் ஆலே கொர்ப்புணும் ஆள் பார்க்கணும் பரப்புணும் பார்க்கணும் பரப்புணும் பார்க்கணும் முரணி கோரிய ரப்பக்க தேத்தோண்டு
0: ரப்பக்க தேத்தோண்டு அவுஞ்சா
1: ஈ சர்த்தி யான் 2000 நோட்டு ஐ லவ் யூ பொண்ணுலேக்கு ஏ பேப்பா எஞ்சின பொண்ணுலேக்கு அஞ்சனே மண்போடு அஞ்ச மந்தன மாத்திரம் ஒர்க் அவுட் ஆகும் பொண்ணு டீப்பா
2: ஸ்டடி மல்போடு ஸ்டடி மந்தனே ஒர்க் அவுட் ஆகும்
3: ஈ ஸ்டடி மல்த மாற எங்க பெடி தீபாலான்னு
0: போன மண்டல.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.

0: சுவாமி. தேங்க்யூ.
1: மாதிரி பொருளாக தின்னா பதல்ல. அப்புறம் காலர் இருக்காரு. ஹலோ.

0: அப்பு
1: அப்பே
0: இன்ன சாகாசாலு தூது மெச்சே மகா ஐ காது யானி நிக்கொஞ்சி வலக்கொற்பே
1: தாதப்பே
0: உதாஹரணிக்கு யானி பித்தினேனி ஈ கொய்யொலி ஆண்டா ஈ பித்தினேனி ஏ கொய்யொடு

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை பத்தி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.

யானு ஹுசைன் காட்டிப்பள்ள பார்த்திருந்துள்ள கன்னடா துளு பக்கா பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க அன்னைக்கு கேந்து போவார். துளு பாஷ எங்கள்னா அப்ப பாஷ ஆயின தாத்திர நிக்கலு மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசார வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கலாம் புரோத்சாக கொடுல

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.